哦呦,哇哥,啊,可不知道,哇嘛,都,哈嘛个,嘎,啊,大,嘛,的就是五个,和这个,嘛,这个,提灯从一,阿个样,和嘛,这个,嘛,和那个,一个,等比多个,这,这,这,这,这,这,这,这,这,这,这,这,这,这,这,这,这,这,这,这,这,这,这,这,这,这,这,这,这,这,这,这,这,这,这,这,这,这,这,这,这,这,这,这,这,这,这,这,这,这,这,这,这,这,这,这,这,这,这,这,这,这,这,这,这,这,这,这,这,这,这,这,这,这,这,这,这,这,这,这,这,这,这,这,这,这,这,这,这,这,这,这,这,这,这,这,这,这,这,这,这,这,这,这,这,这,这,这,这,这,这,这,这,这,这,这,这,这,这,这,这,这,这,这,这,这,这,这,这,这,这,这,这,这,这,这,这,这,这,这,
지슈쿠 때 까티 까그프면 특나 따그프니 따그프면 특나 아그프니 아그프면 특나 간다와 아그프니 그주주 시끄 했던 거 뭐 마땅냔다 했던 거 뭐 디나다 마가 이끼 회이끼 이끼인데 정마 妈妈都是没嘎达娃，是了，让啦，让几个，就一些把，给几个的同的啊，可是人家给几个的同个，我就该一个，我就该一个苦力就一些把亚有，啊，我就该一个苦力就一些把亚有，我就答应苦力就一些把马有，我就爱苦力就一些把拉有，我就爱苦力就一些把帕有人。 对的那很多么的年岁路是比年巴拉大多，我就很多么嘛，嘛有了，而且么就给门中话呢，很多么嘛也嘛也么是刚不比么就给的，我就嘎等大等瓦等阿等日月吧，对等刚容给种，不特巴的，啊，不容个不特个不你个。 卡加塔扎日等，俺家哪吒日，一种坡在一坡个样的就是我日本的发动个个，俺家那嘛是普有外一个发动个个，哦，有个发发动年把的，嗯，俺家那是，那俺家那是如果俺家那嘛的马都弄，嘛的俺家那是普有外个等，嘛你个发个的。 这几个个呢，我让俺等俺的那哥哥，妈俺这俺的那哥哥，我让伢这个伢，人家伢大这个伢子那哥哥，妈伢人家伢啥子伢子那哥哥，我让那这个那那这个嫩子那哥哥，啊妈那这个那子那哥哥，记得给他，不特别年把来的呢，大家当时一样为怕。 八年八冬，俺俺你弟，八年八的，很多么买个了，给几个门中啊，你这年八年八，年八冬八年的个，年八年八冬的呢，什么了？买个什么的呀？看呀，这个差，看呀，这个差，看呀，这个价，看呀，这个价，肉个，那。 地图啊，给我从一个曼达拉等站呢，等那，啊，我个曼达拉是嘞，车、车、江、路是一拍拉脚个，没拍拉脚个，什么啦？一拍没拍，你几年比分拉脚个的？什么啦呀？给几个门将，马云的给几个？ 像我看那个么子个，什么个开始了个，给几个买个，万一呢，像一开始给几个买个了，什么开始有当子个，再然后了，然后呢，嗯，第二我都，就是说，梅龙那那，搞完人呢，很多以为给，很多以为给，就是得个那个，啊，得个那个，给娃吃着了，他过完的。 咋过呢？听到呢？啊，咋过呢？你看，没事，谁给我拿脚个？我都可以往中央拿脚个，怕么不敢拿，就先给我拿脚个。听到呢？有完这过呢？听到年岁路是为年把了，马呢？我就嘎等打等哦，我等阿生比忙着又给刚荣修了，怕我年把人的，明年把马有困难，怕我没必须路。 明年把买个么都买个，年把买那买的。
我们就特征就发现把了你哇这一就是先把他啥子可是可能个啥子的哎你哇刚才刚给你把啥子动物呢的这这这一就是啥子你哇了的给我这是你快个啥子啥子什么人听呢哎你哇这一就是先把了啥子的了这一才叫我等人家哎你把我我等他就回家的的 Aniwa chitr jipa shepala nyir guka, aniwa chitr jipa shepala nyir, trivi tsangyarwa tang lenja nye pa uud. Tungu na chitr jipa she jina adgu, shir jina, shina, shina adgu nundu, jenji ma khi chwa chonu wu jitr maari guka ta. Ma ngi wi chwa wu jitr maari. The Tukha Savi Chavad, Tama Sinchi Kasachicho, Tukha Khonghonga Chavad, Nato Tire, Tukhsich Chavad, Tanaru Tukha Sazog Tu, Vahsa Sinchi Si, Tukha Savi Chavad, Dinyanga. Tukha Savi Chavad, Jukunuwa Jinsenchir, Ni Lende, Tukha Nrenbapu Khinda Kuna, Yenba Gende Nimaare, Kurenga Nde Kuna. Kūrāṅga tukhā chāngi shikūrī tukhā tī kūrāṅga sākūnī. Tī nyāngā tā trīvī tsāṁ jērāza nirā. Tī mā tū tāṅsāṅga ūdū māṅgī chāvā. Tī dukhū tī mā rī. Chā kāgā chā, chā zirga chā kāgā chā, kā ngā zā kāṅ. Tī shī tā chā tā kāngā tāna vāma rāna sāṁ. Tī māṅgī chāvā tī nī nā chūk nā mā rī. The Tokhsuchi Chawa, Tokha Khonglonga Chawa, the Jerm. Tongone Chetanji per Shechinadi, Chetanji Raghu Guni Chetan Shechinadi, Taku Chawa Tatani Shikuri Lendage, Lenge, Anua Lenge, Nepadi. Puna Chapit Sachati, Mana Rambrinji Payan, Muna Shambi Sachati, Hunter Muna Yambi Soskuka. Mungi ke puyu wana mungi yuke rang lan yuye te chewa nala ajatang shesu chokpu guni njikha tang. Mana kata nyana ajasu rembr njikpa tang. Mu ane ajasu shembr njikpa tang. Khinta mu mana ajasu nyamba ti khinta lhochang nyam chungyi tse chen jikpa se to shi su. Dane nyam chungyi nyam na nyam azhag nyam chi shukwa. Kunga shita mo ne nyambi suga nyamna ma nyama zhiga nyamti yukwa. Kenyiga nangto shiki yana sunguka sada tanga. Nangto shiki yana sunguka ra. Oja manzo cha yambaga tariki nana ma nyama zhiga nyamda. Nyama zhiga nyamniga li shiki yinu hongo mas. Sauza son meke. Sauza son meke. Chitin jikpa xe jina, xiwi jina tang, xina tang, xina san, tukha siwi chawa. Ngunji ka tukji yuki tita ka yupi xe ti. Yupi xe zi tato ka krimu yunu xe mariya. Ka xa kaga xe kaza xiu xiwi randa yupi xe zi jiriya. Tisana zunga tong ha. Xiu jiwi randa yupi tina xe ti chimu zire tis gukiya. Yopi xati manzi yopi xatang chungsan xii tukha kongni changti. Tima takta tukhsat lenji sashi shiriji. Dina lenji chika sashi kuka dina puna chakpi tsachati nyan chungyi tsachin jikpa shaytood kuka. Puna chakpi tsachati nyan chungyi tsachin jikpa shaytood xiiwi warta nyan chungha gunu khinta moa shay kuka ya. Ya, tina ngonji ke pu waayi na arangka njiwi ta chirwi maji yuki hichang sikhcha ngonta pani lakpa na hkaisa adang chakpi jopa khe chiwi tsachin jiwa prasyat kuka. Chakpi tsachin jiwa dno tsa kuka ya. Arangka njiwi ta chirwi maji yuki hichang sikhcha ngonta na yuki chitkhu ka. Chirwi cha ngonta pani lakpa na hkaisa adang. Chakpi li pana upu tha chakpi ya. Chakpi jopa ra jata jana ro jota chakjo. Ngojiga wa guna maari ya. Jopa khechiwi tsachin jik prasya pati. Fui jorna waka shemche ke
ama kanu

0: ང་ཚ་ཐང་ནས་ནར་སོན་རེ་ཏ་ང་ཚ་ཐང་ཨ་ད་སང་གན་དུ་མོ་ཤེཏ་ཏ་གི་མ་ཉུང་ཡ་ལ་ལ་ལ་ཡ་ཀ་ཡ་ངོ་མ་ཅི་ཡ་ཀ་མ་ལུ་ཇབ་ཅི་རང་ལ་ཚོང་ཡི་ལི་ཐོ་ཚལ་མ་ཇ་ཏུང་སམ་བི་གམ་ང་འཇ་ཛ་སམ་ཅན་འཇུང་ཁོང་སོ་ཚོ་བི་ཨོ་རི་གུང་ཆེན་དང་ཡོང་བ་དེ་ཉི་ཅི་ཨ་རང་གི་ལ་སམ་དང་ཆོ་སམ་ལ་དེ་ནི་ཨ་རང་ཉི་ xiong mei la. Kong gi teng teng ya ku la jing wei se wa teng. Sa teng teng zhu meng la zong wei se xim jie reng deng lang, jie wa geng yang xiong mei.
1: Qalom ten nuo re, qiu shi dian zhe xie guo. Dang zhong yang ni qiu chen guo ba bie li. Qiu jie yong ge pe xiong gun chen dang yong ge ge zi bie cen yin tu bu song si ge. Da Yakub rin ba ni zhe nu ge qi a zi ge chung tu bi xia ge ge qin zi ge. Qi lu nguo zi bie reng a tu mi sim din ma bie la. Sa teng a shen song yin nu ge a la me ge xia zi ge ke lin ce tung bu neng nu ge zhe ge cun zi ge ra ri.
2: Ha guo zhen qie. 咱这个挂真切，啊，等啊挂真切，俺今儿等个，咱仨送去不些比利息巴子给。啊，去今儿等个，工程当运子给，俺让个这位比啊下娃匆匆咱们个这么多得，啊，咱这个俺这个我谁这个吃的，啊，那么自己吞不这个能多么我们对面。
3: 好，挂真切，挂真切。诺尔，那就托伊那子给那里。龙我日不吃了，个人啊，去砸汤单送伊，三那个皮筋个干个那些哩，三那个啥皮筋个啥啥木特加切，你俺说了，托儿跟个健康个手中些他们那个绿色色软短竹哩，上身中一个啥个时候吃不了东西，就当我去没回答啥伊你没吃了。
1: 如果孟总个监控那问题，啥那个诺人啊，啥通个监控吧么呢？俺们听诺人，就俺做中通总个直接一点么子个，上次孟总个监控送去被抓个，说很大问题。就中间没人回来个侦查，从我们乡亲个拍胸餐在楼里面接娃子送去，就俺这几个，俺也是把孟阿子个心嘛，啥通个监控口里个送去些别个拉平个下手出去就，是跟那个泥瓦桶个，他就路直接不等死个。
2: 李鹏的年龄呢，年龄这些呢就，对他咱这个另外一那啦，去立起俺所以等的，亲自去布置个路去难度过去。咱这个特克能弄啊，推荐一下啦。局长王，俺大龙俺所以那么多个，俺才跟我咋通的送去不些几些，俺咋通俺看着没得过，但是跟俺南部尼玛啦。
4: 拉尔登个金马因那啦，我刚刚了个电话因，俺人个李鹏的中介他们这个玩的，俺大龙没得办，办住你那多个。阿罗诺了，结婚落送那么难？
2: 哎呦，去！
4: 大姐他们我吃个买那阿脚啊，啊，去李鹏那得了啥姐妹那得哩？慢别啦，就从这个我那些个我些，李克二姐母妈里的血统大那得哩。
2: 大舅，这不就是红一个人投诉的哩？咋疼了？二将去给他弄个哩？突然间就这个，全都他们当的哩。大舅说了，俺们妈问你个，你这个如果再疼那阿舅啊？瑞妈，今个先开个工农一些个，我将大龙咋疼的啦？ 나준 로마 주응에 되게 휘질 못하기야. 로카키 그랑아, 네 나준 더 초록색 조예라다. 그렇지 여랑아 자 틈느라다. 나 유아웅아, 참아버니가 늘고 있지. 어, 양치샤나, 탑샤러라 럭척등도 뭐. 그러기 좋은 그러고 나 죽음을 해. 아.
1: 그럼 테노라, 네 주 삼슬히가. 저 리커가 안녕 또 봐, 예문자이까요. 다주 마태다 사탕이 늦으시나 산즈가라 주 쩐꾸는 말이 니크 요거가 주 리카 잡주리느리 다루 니어꼬디에라 주 리퐁아 얼덕중을 가즈기 주이
0: 디츠는 성우식 등자버리 마시그 가슈디미 니등 요츠 양랑다 크른주 마슴제 푸긴다는 찌글라기위 아르무치브진 시장 섭담일 Сыгжи че пангундан герл хамул, чосым чихке виндан чучи гуантабла нам ян жигуа мил. Норви личир нгасу шепи джижи арешиг цамжигни, матат цатангда дади, арангни чих дух юцил цатанг ламбайжи аремдан амгсил джендер, цанзгжи чучин аганам.
3: 야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야야
0: ཁྱི ཕྱད མམ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ